ஜனரஞ்சனி ஸ்ரோத்தலுக்கு ஒரு நிசைநிகி தலை கார்யக்ரமானுக்கு புனக ஸ்வாகத்தம். ஓல்ட் சிட்டி சிவகங்க நகர் நுஞ்சி தன்ராஜ் சுனிதா இங்கா ராய்கிரி நுண்டி தாசரி ரவி அலகே கிருஷ்ணா ஜில்லா பெடன நுண்டி வீர கனகராவ் பார்வதி கோசம் வச்சேஸ்தூந்தி பிராணம் சித்திரம் கோசம் சோனு நிகம் மகாலட்சுமி பாடின இப்பாட்ட ஸ்ரீஹர்ஷகே ரச்சன கமலாகர் சங்கீதம்.